0: யான் அம்ருத் சோமேஸ்வர் ரேடியோ சார் அங்கு ஏப்பல கேண்டது சந்தோஷப்படையில
1: கண்டொடே பல தூப்பே நாளெனு கிரிஞ்செடித்தின மாணிகோ இத்தே தோதக ஒப்ப பாடின பத்த இதல கல கல
2: நான் முந்தே நான் ஹட்ட காலிக ஆசிட் பீத் பிடித்தோம் நான் கால் மேல்

மாத்திரத்துல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை கொத்தி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

நான் ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்கறேன், நீங்க ஆன்சர் ஆக்கோகில்ல, அதுக்கு நீங்கமே அதுக்கு ஆன்சர் ஆக்கோகுலோ. செல்ஃப் மனசுல ஆன்சர் இருந்து நிறுத்தி, ஆன்சர் சிம்பிள், எஸ் ஆர் நோ. ஆ க்வெஸ்சன் பண்ண நீங்க அது அனலைஸ் ஆக்கி, தங்கந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அனலைஸ் ஆக்கித்து, அது எஸ் ஆ நோ மாண்டு திங்க் ஆக்கித்து, ஆனஸ்ட் ஆயிடு ஆன்சர் ஆக்கோர். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், டு யூ கிளிக் செல்ஃபி வித் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? நீங்க நீங்கள பெஸ்ட் ஃப்ரெண்டு அல்ல ஃப்ரெண்ட்ஸ் விட்டா செல்ஃபி எடுக்கிறாரா? க்வெஸ்சன் நம்பர் டூ, டு யூ கிவ் யுவர் ஃபோன் டு யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? நீங்கள பெஸ்ட் ஃப்ரெண்டு எல்லாம் ஃப்ரெண்டுக்கு நீங்கள ஃபோன் கொடுக்குறாரா? வந்து கேட்டீங்க லாக் ஓப்பன் ஆக்கித்தா ஃபோன் கொடுக்குறாரா? க்வெஸ்சன் நம்பர் த்ரீ, டு யூ கிவ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சர்ப்ரைஸ் ஆர் கிஃப்ட்? நீங்கள ஃப்ரெண்டுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறாரா, சர்ப்ரைஸ் கொடுக்குறாரா? இல்லை எங்கே அங்கே தாட் பண்ணா கிளியராக கொடுத்துல அங்கே ஒரு தாட் இந்த இங்கே கொடுக்கணும், நண்ட ஃப்ரெண்டுக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் க்வெஸ்சனுக்கு நீங்கள் ஆக்கியங்கு அல்லது நீங்கள் அங்கே நிறுத்தங்கும் எஸ் ஆ நோமா திங்க் ஆக்கித்து இடுவார். க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், டு யூ ஆஸ்க் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு சூஸ் அன் அவுட் ஃபிட் ஃபார் யூ ஆர் ஆஸ்க் தி ஒப்பீனியன்? ஒரு ஷாப்பிங்கு போய்த்து நீங்கள ஃப்ரெண்டரை விழிச்ச போய்த்து, நக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் ஆக்கு ஷாப்பிங் ஆகும், நக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் ஆக்குன்ட்டு அவனோட சென்றாரா, இல்லைங்க நீங்கள் ட்ரெஸ் இட்டு எங்கே காண்டுன்ட்டு அவன்கிட்ட ஒப்பீனியன் எடுத்துறாரா?

0: ನಿಕ್ಲಿಕ್ಕೆ ನೊಂದುಪ್ಪುನ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ ನಾಟ್ 7.8 FM ಇನಿತ ತುಳು ಕಾರ್ಯಕ್ರಮಗು ನಿಕ್ಲಿಗೆ ಮಾತಿರೆಗಿಲ ಮೋಕಿ ದಿಂಜಿ ಸೊಲ್ಮೆಲೋ. ಇನಿತ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಡ್ ಕರ್ನಾಟಕ ತುಳು ಸಾಹಿತ್ಯ ಅಕಾಡೆಮಿಡ್ ನಡತಿನ ಕಾನದ ಕಟದೇರ್ನ ಮಹಿಮೆ ಅಂಚನೆ ಅಕುಲ್ನ ಜನಪದ ಹಿನ್ನೆಲೆ ಈ ವಿಚಾರದ ಬಗ್ಗೆ ಪಾತ್ರರ ಉಲ್ಲೇರ್ ರಾಜೀವ್ ಕಕ್ಕೆ ಪದವು
1: ಮಾತಿರೆಗಿಲ ಸೊಲ್ಮೆ ಸಂದಾಯ ಮಲ್ತೊಂದು ತುಳುವ ಮಣ್ಣದ ಈ ಪೊರ್ಲ ಪರಿಸರಡ್ ಇನಿ ನಮ್ಮ ತುಳು ಭವನಡ್ ಸೇರುಂದ. ಈ ತುಳು ಭವನಗ ವಿಶೇಷವಾಯ್ನಂಚಿತ್ತಿನ ಅರ್ಥ ಕೊಣತ್ತು ಬತ್ತಂಡು ಬಂದಂದ ಅವಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂಚಿತ್ತಿನ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಬಾರಿಯಾತು ಉಂಡು. ತುಳು ಭವನದ ಆ ದುಂಪದ ಅಡಿಟ್ ನಡಪಡಂಚಿತ್ತಿನ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳು ಎಂಚೆ ಇಪ್ಪುಡು ಬಣ್ಣ ತುಳುವ ಮಣ್ಣನ್ನು ಕಟ್ಟುನಂಚಿತ್ತ ನೆಲೆಟ್ಟು ತುಳುವ ಪರಪೋಕನ ಒರಿಪುನಂಚಿತ್ತ ನೆಲೆಟ್ಟು ಅವಡು ಪರಮನಂಚಿತ್ತಿನ ಆ ಭಾವನೆಡು ನಮ್ಮ ಈ ತುಳು ಭವನ ನಿರ್ಮಾಣ ಆತಂಡು. ಅವಕ್ಕೆ ಪೂರಕವಾದ ಬೇದ ಬೇತೆ ಅವಧಿರು ಬೇದ ಬೇತೆ ಅಧ್ಯಕ್ಷರ ನಕಲು ಈ ತುಳು ಅಕಾಡೆಮಿದ ಬುಲೆಚ್ಚಲಿಗೆ ಓಡಾದು ಪೊರ್ಮಾಟ ಮಲ್ತ ನಕಲು ಉಲ್ಲೆರು. ಪ್ರಸ್ತುತ ಈ ಮಣ್ಣದ ಪರಪೋಕನು ಪರತಿರೇನು ಓಲು ಮಾತ ಡೆಂಗುದು ಉಂಡ. ಆ ಡೆಂಗುದು ಇಪ್ಪುನಂಚಿತ್ತಿನ ಸಂಸ್ಕೃತಿನ ಕುಡರ ಈ ಲೋಕಕ್ಕೂ ಪರಿಚಯ ಮಲ್ಪುಣಂಚಿತ್ತಿನ ನೆಲೆಟ್ಟು ಪ್ರಸಕ್ತ ಇಪ್ಪುಣಂಚಿತ್ತಿನ ತುಳು ಅಕಾಡೆಮಿದ ಅಧ್ಯಕ್ಷರು ಶ್ರೀಯುತ ತರಣತ್ ಗಟ್ಟಿಯರು ಈ ನಮ್ಮ ಪೊರ್ತುಡು ಉಲ್ಲೇರು. ಅರೆಯನ್ನು ಮನಸಾರೆ ಈ ಪೊರ್ತುಡು ಅರೆಗೆ ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸೋರು. ದಯಪಡ್ದನಗ ತುಳು ಅಕಾಡೆಮಿದ ಈ ಒಂಜಿ ಮಣ್ಣಡು ತುಳು ಅಕಾಡೆಮಿದ ಈ ಒಂಜಿ ಇತಿಹಾಸೋಡು ಸುರೂಕಾದು ಕಾಣದ ಕಟ್ಟದಿರ್ನ ಇತಿಹಾಸ ನೀನು ದಾಖಲೆ ಮಾಡ್ತಂದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಮಾತು ಕೈ ಚಪ್ಪಳೆ ಕೊಡೋ ಮುಖಾಂತರ ನಮ್ಮ ಅವರಿಗೆ ಅಭಿನಂದನೆ ಸಲ್ಲಿಸೋರು. ಒಂದು ನಿಜವಾದ ಈ ಮಣ್ಣಡು ಅವಡೈ ನನ್ನ ಚಿತ್ತನ ಬೇಲೆ. ಇನಿ ತುಳುನಾಡದ ಈ ಮಣ್ಣಡು ಕರಣಿಕ ಪುರುಷರು ನಮ್ಮ ಇನಿ ತೂವೊಂದಲ್ಲ ಕೋಟಿ ಚಿನ್ನೆಯರ ಆದಿಪ್ಪು, ಕಾಂತಬಾರೆ ಬುಧಬಾರೆ ಆದಿಪ್ಪು, ಕೇಳದ ಪೆರ್ನೆ ಮುರುದೈವ ಆದಿಪ್ಪು, ಕಲ್ಕುಡ ಕಲ್ಲುರುಟಿ ಆದಿಪ್ಪು, ಇಂಚಿತ್ತಿನ ಸತ್ಯಲು ಅಪ್ಪೆ ಬಂಜಿಡ್ದು ಬತ್ತದು ಇನಿಕಾನಗ ಜನಮಾನ್ಯರೆಡ್ದು ಗುಡಿ ಮಂದಿರಡು ಪೂಜೆ ಪುರಸ್ಕಾರ ಪಡೆಯುವಂದುಲ್ಲೇರು ಪಂದನಗ ಅಕ್ಕುಲು ಬೆಂದಿ ನಂಚಿತ್ತಿನ ಬೆನ್ಪಾಟಿಗೆ ಎಂಜಿನ ಪಂಡ ಅವು ಸತ್ಯದ ಪರವಾಯ ನಂಚಿತ್ತಿನ ಬೆನ್ಪಾಟಿಗೆ. ಆ ಸತ್ಯದ ಪರವಾದ ದಾಯ ಬೆಂದಿರು ಪಂದನಗ ಈ ಮನ್ನಡಿತ್ತು ನಂಚಿತ್ತಿನ ಮಾನವ ಧರ್ಮದ ವಿರುದ್ಧವಾಯ ನಂಚಿತ್ತಿನ ವ್ಯವಸ್ಥೆಗೆ ವ್ಯವಸ್ಥೆದ ವಿರುದ್ಧವಾದ ಪೊರ್ಮಾಟ ಮಲ್ತದೆ ಬಲಾಢ್ಯರೇನೆ ಎದುರು ಪಾಡೊಂದು ಬಲಾಢ್ಯರನ್ನ ವಿರುದ್ಧವಾದ ಅಕಲ್ನ ಜೀವಮಾನನ ಕರಗಿಸದು ಎಂಚಿನ ಇತ್ತಿನ ನಮ್ಮ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಈ ದಬ್ಬಾಳಿಕೆಗೊಳಗಾಯ ನಂಚಿತ್ತಿನ ಸಮುದಾಯಕ್ಕೆ ನ್ಯಾಯ ದಿತ್ತುಕೊರಡು ಸತ್ಯದ ಪರವಾದ ಬೆನಡೋಪ್ರಮ ನಂಚಿತ್ತಿನ ಕಾಳಜಿಡು ನಮ್ಮ ಈ ಮಣ್ಣಡು ಬೆದಬೇತೆ ಅಮರ ವೀರ್ಯರು ಕಾರ್ಣಿಕ ಪುರುಷರು ನಮ್ಮ ಪನ್ಪ ಅಂಚಿತ್ತಿನ ಕಾರ್ಣಿಕ ಪುರುಷರು ಅಂಚಿತ್ತಿನ ಅಮರ ವೀರ್ಯರನ್ನ ಸಾಲಡು ಕಾಣದ ಕಟ್ಟದಿರಲ್ಲ ರಡ್ಡು ಜನ ಕಣದ ಕಟ್ಟದೇರು ಇನಿಕಾನಗ ಸಾರಮಾನಿ ಪಂಡದಾನಾಗ ವಾರಿ ವ್ಯತ್ಯಾಸ ಹಾಕೊಂಡು ಸತ್ಯ ಸಾರಮಾನಿ ಪಂಡ ಏರು ಸತ್ಯ ಪದ್ನಾಜಿ ಪಂಡ ಏರು ಸಾರ ಮುಪ್ಪಣ್ಣೇರು ಪಂಡ ಏರೆಂದು ಪಂಪಣಂಚಿತ್ತಿನ ಪ್ರಶ್ನೆ ಇನ್ನು ಸಮಾಜಕ್ಕೆ ಏನೊಂದುಂಡು. ಆ ಸಮಾಜಕ್ಕೆ ಏನೊಂದು ಇಪ್ಪಣಂಚಿತ್ತಿನ ಈ ಪೊರ್ತುಡು ಸಾರಮಾನಿ ಪಂಡ ಸಾರ ಮುಪ್ಪಣ್ಣೇರು ಪಂಡ ಸತ್ಯ ಪದ್ನಾಜಿ ಪಂಡ ಅವು ಬೇತೆ ಇರ್ಲತ್ತು ಅವು ಕಾಣದ ಕಟದೆರೆಗೆ ಪಂಪಣಂಚಿತ್ತಿನ ಹೊಲಬು ಅಕ್ಲೇನು ಈ ಭಕ್ತ ಸಮುದಾಯ ಇನಿ ಘಟ್ಟ ಬರಿ ಹಿಡಿದು ಬತ್ತದು ಇನಿ ಕಡಲ ಬರಿ ಮುಟ್ಟ ಓಲು ಮಾತ ಸಾರಮಾನಿ ದೈವೋಲೇನಿ ಇನಿ ಗುಡಿಗುಂಡಾರ ಮಲ್ತದು ನಮ್ಮೊಂದುಲ್ಲೇರ ಇನಿ ನಮಕ ಗುಡಿಗುಂಡಾರ ಆದಿಪ್ಪು ಅಂಡ ಆನಿ ಕಾಲೋಡ ಕಲೊಟ್ಟು ಕಂಬೆರ್ಲು ಆದಿತ್ತನಕಲು ಕಲೊಟ್ಟು ಕಂಬೆರ್ಲು ಆದಿತ್ತನಕಲು ಎಂಚ ಪಂಡನಗ ಓಲು ದಡಿದೆತ್ತು ದರ್ಶನ ಬರ್ಪಣ ಚಿತ್ತಿನ ಪೊರ್ತುಡು ಕಾಣದ ಕಟ್ಟದಿರಿ ನೆನೆತಂದಾಂಡ ಉವೇ ಬೇಲೆಲ್ಲ ಆವೊಂದಿತ್ತಿರ ಮಂಚಿತ್ತಿನ ನಂಬಿಕೆ ನಮ್ಮ ಹಿರಿಯಕ್ಕಳು ಪಾಡಂದು ಬತ್ತ ನಾವು ಅಪಗಾಂಡ ಕಾಣದ ಕಟ್ಟದೇರಿನ ಆ ಪಿರೋಡಿ ಪ್ರಂಚಿತ್ತಿನ ಇತಿಹಾಸ ಎಂಚಿನ ಕಾಣದ ಕಟ್ಟದೇರಿನ ಪಿರೋಡಿ ಪ್ರಂಚಿತ್ತಿನ ಆ ಸತ್ಯ ಎಂಚಿನ ಅಂತ ಪಂಡದ್ರೆ ನಮ್ಮ ಯಕ್ಷಗಾನದ ಮುಖಾಂತರ ಇನ್ನು ತಿರಿಯರವಲ್ಲ ಅವೇನು ಯಾನ ಮೂಲು ಸಂದರ್ಭ ಪೂರಕವಾದ ಪಂಡದಂಡ ಇನ್ನು ಸಮಯ ತಿಕ್ಕಂದು ಅಂಡ ಮಾನ್ಯ ಅಧ್ಯಕ್ಷರು ಪಂಡೇರು ಸಂಕ್ಷಿಪ್ತವಾದ ಪನ್ಲೆ ಪಂಡದ್ದು ಇನಿ ಬಂಗಾಡಿ ಆದಿಪ್ಪು ಕಾಣದ ಕಟ್ಟದೇರಿಗೆ ತುಳುನಾಡದ ಮಣ್ಣಡು ಇನಿ ಸಂಶೋಧನೆ ಮಲ್ಪಂಚಿತ್ತಿನ ಇತಿಹಾಸ ಕಾರ್ಯರಿಗೆ ಇನಿ ಬೇದೆ ಬೇತೆ ಸಾಹಿತ್ಯಗಳು ಪಂಡದಂಡ ವಸ್ತು ಅಧ್ಯಯನದ ಪ್ರಾಕಾರಗಳು ನಲ್ಲಾ ಉಂಡು ಪನ್ಮಣ ತೆರಿಪಾವು ನಂಚಿತ್ತಿನ ನೆಲೆಟ್ಟು ಈ ಶಬ್ದ ನೋಣಿಯನ್ನು ಪನೋಡಾಪುಂಡು. ஊருக்கு சம்பந்தப்பட்டது பங்காடிந்தாண்டா, ஈமேட்டு பெதிரகு போனதாண்டா, இட்ட கொப்பந்தாண்டா, அஞ்சித்து ஒஞ்சி ஈத்து மறுக்கலுக்கு பத்தது கார்காலத்து ஆமைக்கு போனதாண்டா, பாஜா குட்டி இருந்து பண்ணந்தாண்டா, அல்படுத்து சூறு தூர பத்தது மூட பெத்திரதா ஆ பாகோடு அலேரி பண்பன சித்தனா, ஈ ஒஞ்சி நாலு ஐதிஹாசிகவன சித்தனா ஜாகிலு இனி இத்தியாசக்காரரு மனசு மல்த்திருந்தாண்டா, அக்கல ஆசக்தி ஆ மெய்க்கு மாலிருந்தாண்டா, கணந்த கட்டதிரி நலாத்து சமாஜத்தை எதிர்த்து தெரிப்பார சாத்திய உண்டு. உன்னேனு சாகித்யகவாது சாஸ்திரியவாது நின்று மல்பட பண்ண இலட்டி நீ துளு அக்கடமி பாரி மல்ல பேலை மல்த்தது வெஞ்சின பண்ணக, இனி யக்ஷகானத முகாந்தர் இனி கணந்த கட்டதிரின ஐதிகாசிக தாக்கலினி மூலு தாக்கலீகரண ஒன்று உண்டு. இனி ஆட்ட கூப்பிடம் சித்தன பொறுத்துடும் ஆரம்பது குறிக்காரே பரப்பேரு அவரது புக்க காணந்த கட்டதின பிரவேசாப்புண்டு. ஆண்டா அவரது தும்பு எஞ்சைத்தேர் பண்ணா காணந்த கட்டதிரைக்கு பங்காடிதா அன்றே புக்க இட்ட கொப்பதா மூலடித்தன சித்தன பொல்லைக்கு காணந்த கட்டதிரி ஏறு மாத்தா அப்பாமை ஏறு பண்ணா பங்காடிதா அன்றே அஜன பொல்ல. இனி இ ரெட்டு சத்தியாதிகரேக்கு புட்டின சித்தன ஜோக்குலே காணந்த கட்டதேரு. காணந்த கட்டதேர்னா ஆ ஜீவமானடு ஓடே மூட்டா மாணவ பந்துத்துவ இத்துன பண்புனைக்கு அதனை கணந்த கட்டதேர்னா ஹிரியரு இ சமாஜத நடுட்டு வாரிதித பாந்தவெடித்தேரு பண்ணானக இன்னும் பாரி பொருள் அது நமக்கு பண்ணொல்லி. கணந்த கட்டதேரனு சாங்கியப்ப ஏறு இருந்து கேன சித்தன சந்தர்ப்படு கணந்த கட்டதேரு சாங்கனை ஏறு பண்ணதானக தேய் வைத்தியத்தை பண்ண சித்தன வஞ்சி புறப்பு பரப்புண்டு. கணந்த கட்டதேருக்கு அப்ப கண்டா அக்கெல்லாம் ஜாதி தான் குளிச்சாண்டா. கணந்த கட்டதேருக்கு அப்பகாண்ட அக்கல்னா ஹிரியா குளிஜின அப்பம்மை சாங்கி ஜீரப்பம்னு சித்தன பிரஷ்ட பர்றையாவும் காணந்த கட்டத்தேர் புட்டி நஞ்சித்தன ஜாதி அவு இ மண்ணடு மனாதிக்கே படை நஞ்சித்தன மனுச ஜாத்திட்டு காணந்த கட்டத்தேர் புட்டுவேரு. இனி கணகா ஆ காணந்த கட்டத்தேர்னு சமாஜடு வாரித்திடு தோனுள்ளேரு பண்ணானக காணந்த கட்டத்தேரு பண்ணானக அவு கீழு பண்ண நஞ்சித்தன பாவனேடு கொஞ்சம் சமாஜ தோந்தி பண்ண சித்தன இ பொறுத்துடு. கணந்த கட்டத்தேர் மலத்தன சித்தன சாத்தானேடு கணந்த கட்டத்தேர் மலத்தன சித்தன காரணிக்கோடு கணந்த கட்டதிரி மலத்தின சித்தன பவாடு சதிருஷ்டமான சித்தன சன்னிவேசோலு இனி இது கணந்த கட்டதிரன்னு கொஞ்சம் தெய்வத ஜாக்கிரத்து தோணுள்ளேரு. இனி அத்திகார பிதை பண்ண சித்தன இன்னைக்கு இந்த இரியாக்கள் மூலமாக அத்திகார பிதை துருநாட்டுக்கு சுருவு காது குணத்தினாக்கள் கணந்த கட்டதேர் இன் சித்தன பவாட சதிருஷன மலத்தினாக்கள் கணந்த கட்டதேரு. மூட நம்பிக்கை தன் அப்பக அத்திகார புதேன்னு ஏர்ல குணப்பேர்ந்தாண்டா அவு சாத்திய இஜி அவு காரணிக்கத பிதை அஞ்சித்தின காரணிக்கத பிதைன்னு துருநாட்டுக்கு சுருவு காது குணத்தின சித்தன அமரு வீரரியரான அவ கணத கட்டதேரு. ஐது புக்க இனி குல்குந்த ஜாத்திரை உண்டு சுப்பிரமணியத குல்குந்த ஜாத்திரை. சுப்பிரமணியத குல்குந்த ஜாத்திரையில கணத கட்டதேரு கொஞ்சம் விசேஷவாய் சித்தன பிரதிஜம் அல்பேரு. அல்பா திங்கோல் கட்டத்தில் நடத்தின சித்தன ஆ ஜாகேடு கணந்த கட்டதேருனா காரி கபிலை பண்ண சித்தன கொஞ்சம் ஜோடி பென்னி மல்பன சித்தன சாதனைக்கு அகல் தும்பா பேரு. ஆ பென்னி மல்பன சித்தன பொறுத்துடு அக்கல் காரி கபிலே பண்ண சித்தன ஜோடி மல்பு எரு ஜோடி மல்பு பேரு. ஆ எரு ஜோடி மல்பனைக்குல ஒஞ்சி சம்பிரதாயத்தின் அவன் ஏர்ல மல்பரபல்லி அவ சத்தியதா ஜோடி அவன் மல்பரபல்லி ஆனா கணந்த கட்டதேரு அவன் மீறது உந்தியர் சம்பிரதாய மூட நம்பிக்கை எஞ்சினைத்தனா விருத்தவாத உந்துனே தவிர இனி அல்பா தும்பு தூவ ஜானுவார ஜாத்திரேடு கட்டதமே இருந்து கவுட்ரு பரப்பேதேரு. அஞ்சித்தின ஆ ஒஞ்சி எரு மேப்பன சித்தன ஆ ஜானுவார ஜாத்திரைதா ஆ எஜமான் கணந்த கட்டதேருக்கு அவ ஜோடின்னு கொடுற கேணுஜேரு. ஆ ஜோடின் தொண்டர்களே பணவு நான் பண்ணுப்பேரு. அப்பக கணந்த கட்டதேரு சத்தியத ஜோக்குல ஆதித்தேரு அக்கில் ஏத்து பணவு பண்ணது பண்ண சித்தனை பிரச்சனை பாடுவேரு. எங்களுக்கு போட நினைச்சித்தன பணவு ஈத்த பண்ண சித்தனா கொஞ்சம் நிர்தாரம் அல்பேரு. அப்பக கணந்த கட்டதேரு ஆ பணவுன்னு கொடுத்து காரிக்காப்பில ஜோடி மல்பேரு. உந்து ஒஞ்சி கணந்த கட்டதேருனா பதுக்கீடு நடத்தின சித்தன பல முக்கிய பயணிச்சின சன்னிவேஷ நலஞ்சி பாஜ குட்டேதா இனி தீர்த்தக்ஷேத்திரவாதி இனி பொலே வந்துண்டு. பாஜ குட்டேதா ஆ ஒஞ்சி ஜாகிடு தீர்த்தக்ஷேத்திரத ஆ ஒஞ்சி புண்ணிய விசாரம் நடத்துண்டு. இனி ஆ பாஜ குட்டேத முகாந்தர நம்ம இ காரியக்கிரம திருடியோடு தான பண்ணனக கணந்த கட்டதேரு பண்ணந்தாண்டா இ மண்ணடு மாணவ தர்மனு சாரணக்கல் கணந்த கட்டதேரு பண்ணந்தானக இனி நாராயண குருவாதிப்பு இ மன்னடி பிரஞ்சித்தன பெரியார் ஆதிப்பு இ மன்னடி பிரஞ்சித்தன விவேகானந்தர சகிதவாது அமெரிக்கடு போது விவேகானந்தர் வாரித்தி சகோதர சகோதரி பண்ணித்தன அவன் பரிகல்பனை குணப்பேரா அஞ்சித்தன பரிகல்பனைன்னு ஆணிக்காலோடைய கணந்த கட்டதேரு சார்த்தனக்கல் அவ எஞ்ச அந்த பண்ணதானக பாஜகுட்டேத கட்டணை என்ன அவைக்கு சாட்சி. இனி கெட்டசத போட்டை எரு முருகோலு புற பெருச்சிடி பண்ணித்தன கொஞ்சம் காலோடு இ சமுதாயடு பாரி தீர்த்த தீர்த்த மட்டோடு தபாலிக்க உலக நினைச்சித்தன அவஞ்சி மூஜி சமுதாய ஒட்டாது ಈ ತುಳುನಾಡದ ಮನ್ನಡ ಬೋಟೆ ತೆರೆದಿತ್ತಿರ್ನಂಡ ಅವು ಕಾಣದ ಕಟದಿರ್ನ ಸಮಕಾಲೀನದ ಆಭೂರ್ತುಡು ಅವೇಕಿ ನೀ ಪ್ರತ್ಯಕ್ಷ ಸಾಕ್ಷಿ ಓ ಬಣ್ಣಗ ಪಾಜಗುಡ್ಡೆ ಅಲ್ಪ ಬಿರುವ ಬೀರರ ಜೊತನ ಕೋಟಿ ಚೆನ್ನೈರು ಮೇರ ಸಮುದಾಯದ ಕೆಳದ ಪೆನ್ನೆ ಎನ್ಮೂರ ದೈವಲಾದಿಪ್ಪು ಕಾಣದ ಕಟ್ಟದಿರಾದಿಪ್ಪು ಈ ಮೂಜಿ ಸಮುದಾಯದ ಕಲ್ಲ ಒಟ್ಟಾದ ಅಲ್ಪ ಬೋಟೆ ತೇರುವೆರು ಆ ಬೋಟೆ ತೇರ್ಪಿನ ಸಂದರ್ಭ ಅಕಲಿಗೆ ಬಚ್ಚೇಲಾಪುಂಡು